0: கை வினாடி விசை நெட்டவின சிந்து அஹனாத்ரே ஹித சனசன சிந்து ஹன்னத் ஒப கெமதினம் www.livefm.lk சைட் எக்கட கிஹிங் கிளாசிக் ரேடியோ செலக்ட் கரன்ன கிளாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ඔබ ආදරය කරන ක්ලාසික් රේඩියෝ රේඩියෝ ගාඩන් ටියුන් ඉන් රේඩියෝ FM යන ඇප් හරහා වගේම තවත් වෙබ් අඩවි ගණනාවක් ඔස්සේ ශ්‍රවණය කළ හැකි.
1: livefm.lk

0: ஆதரவாளர்களின் சவச ஹாயாயி ஹத்தலிஹை www.liveofm.lk ஹித பீனவன ராசா
1: liveofm.lk

0: லங்காவிலாவின் ராத்ரி ஆட்டாய்
1: liveFM.lk
2: வேஸ் அ நிவர்ண ரித்மய www.liveFM.lk

0: மங்களாவ ராத்திரி நவையாய்
1: LiveFM.lk
0: நோமாவுத்தின கீரித்மைய LiveFM.